0: என்டர்டெய்னர் கருப்பு.
1: என் பேரு சரவணன், எனக்கு இன்னொரு பேரு.
0: சம்விதானம் ஆர்ஜே பாலாஜி, சங்கீதம் யங் மியூசிக் சென்சேஷன் சாய் அபியங்கர், அன்பறிவு விக்ரம் மோர் ஜோடிகள் இருக்கிற கம்பீர ஆக்ஷன் சீக்வன்ஸுகள்.
1: இது நம்ம டைம், செம்ம அடி அடிக்க போறேன்.
0: மே 14 முதல் தியேட்டர்களில் டிக்கெட்டுகள் காய் கேட்டு கொண்டே இருக்கோ. ரேடியோ சுனோ டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம்.
2: Grow your brand across Qatar's key audiences. Connect with Hindi listeners on Radio Olive 106.3 FM, Malayalam audiences on Radio Suno 91.7 FM, and Arabic listeners on Tatkar 107.4 FM. On-air visibility supported by performance-driven digital marketing campaigns. Simple, effective, integrated. Call 3009-1063 or 3082-1063.
3: This is Sainora here.
4: You're listening to
3: Radio Suno. Qatar's
5: favorite
3: Radio Suno,
5: 91.7
3: FM.
5: This is only on
4: Radio Suno 91.7 FM.
6: Brought to you by Safari, world-class shopping experience, Doha, Qatar, and
7: മലബാർ ഗോൾഡ് ആൻഡ് ഡയമണ്ട്സ്, ദ റെസ്പോൺസിബിൾ ജുവല്ലർ. മലബാർ ഗോൾഡ് ആൻഡ് ഡയമണ്ട്സിൽ നിന്നുള്ള ഓരോ ജുവല്ലറി പീസുകളും എത്തിക്കലി സോഴ്സ്ഡ് ആണ്. അതോടൊപ്പം മലബാർ പ്രോമിസ് നൽകുന്ന കംപ്ലീറ്റ് ട്രാൻസ്പെറൻസിയും.